நேரம் 5:35. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேனிசை. நிகழ்ச்சியில் அடுத்து வெள்ளை தேவன் என்ற படத்திற்காக சித்தரா பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 6:10. எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது தேனீசை. தொடக்கமாக வரும் இந்த குரல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.
2: ஆடிக்கொண்டு

இல்லை மூவாயிரம் பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட பேரணி வேதியத்திலை மூவாயிரம் பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட காரணி காளி எதிர்த்து நின்றாட.

0: கேட்டு அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய தேனி சீ நிகழ்ச்சி. எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாடு நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்க உள்ளனர். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுதேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பத்ம விருதுகள் பெற்றவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் வானொலி ஒலிபரப்புத்துறையில் சிறப்பான பணியாற்றி மக்களுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்ட விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஸ்ரீதருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது பெருமைக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி திரு விஜயகுமார், தமிழ் பண் இசைக்கலைஞர் திரு என் சுவாமிநாதன் ஆகியோருக்கும் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்வழக்கு துரிதமாக விசாரிக்கப்பட்டு தர்ம முனீஸ்வரன் என்ற குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இக்கொடூர சம்பவம் நடைபெற்ற 3 மாதங்களுக்குள் மிக துரிதமாக நீதி வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசின் நடவடிக்கைகளுக்கு உற்ற துணையாக வழங்கப்பட்டுள்ள இத்தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்துறையில் தனிநபர்கள் அல்லது குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சாதகமாக ஒப்பந்த புள்ளி வழங்கும் முறை இனிமேல் தொடராது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்வாரியத்துடன் தொடர்புடைய ஒப்பந்ததாரர்கள், மின் உபகரண விநியோகஸ்தர்கள், கொள்முதல் செய்வோர் உள்ளிட்டோருடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று

0: அவர் கூறினார். கடந்த காலங்களில் முறைகேடாக வழங்கப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு புதிய வெளிப்படையான நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இடைத்தரகர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அடுத்த ஓராண்டுக்குள் மின்துறையில் முழுமையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்ததாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தென்காசி மாவட்டத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அம்மாவட்டத்தில் உள்ள 54 கல்குவாரிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 3 குழுக்கள் ஆய்வு செய்ததில் 18 கல்குவாரிகள் விதிகளை மீறி செயல்படுவதாக தெரியவந்தது. இக்குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 2 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தேனி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. செனகல் நாட்டின் புதிய பிரதமராக பொருளாதார நிபுணர் திரு அகமதவ் அல் அமினவ் லோவோவை அந்நாட்டு அதிபர் நியமித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்த ஒருவரின் குடும்பத்தாருக்கு அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அரசு சார்பில் நிவாரண உதவி வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 380 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காணுமாறு ஆட்சியர் திரு பிரதாப் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விழுதாவூரில் இளைஞர் ஒருவரை கொலை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும் பிரியங்கா, கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ், சங்கீதா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31ஆம் தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா சில்வாவை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளிவரும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: ஒன்று மெகா ஹர்ட்ஸ் எஃப் எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 7:25 திரை இசை, 7:30 ஆர்ட்ஸ் அவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை, தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம், பி ராகவேந்திர ராவ் அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இடம்பெறுவது சித்திர சங்கீதம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர், ஆர் கல்பலத்திகா அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஆர் கலையரசன் அவர்கள் வயலின், திருவிடைமருதூர் எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், 2:30 முதல் 4:00 வரை திரைகானம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை, கொல்கத்தா கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம், கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை, இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம், ஏ சம்யுக்தா வழங்கும் உரை, சங்கீதம் சந்தோஷம், கே ஹரீஷ்பாபு வழங்கும் நாகஸ்வர இசை, நீதிக்கதைகள் சொல்பவர் ஜி டி பத்மேஷ், நெகிழியில்லா உலகம் படைப்போம் உரை வழங்குபவர் ஏ திரிநேத்ரா, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம். ஒன்பது ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல்,

0: டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் கேட்கலாம்.

0: గెలిచిన జట్టు నేరుగా 2026 ఐపీఎల్ ఫైనల్కి చేరుకుంటుంది. ఓడిపోయిన జట్టుకు రెండవ క్వాలిఫైర్ రూపంలో మరొక అవకాశం లభిస్తుంది. విశేషాలు మరొకసారి. క్వాడ్ విదేశాంగ మంత్రుల సమావేశం ఈరోజు న్యూఢిల్లీలో మన విదేశాంగ మంత్రి డాక్టర్ ఎస్ జయశంకర్ అధ్యక్షతన జరుగుతుంది. కేంద్ర హోంమంత్రి అమిత్ షా దేశ సరిహద్దులు పర్యటించి భద్రతా సమావేశాలు జరుపుతున్నారు. కాంగో ఉగాండా దేశాల్లో ఇబోలా వ్యాధి వ్యాప్తి నేపథ్యంలో పౌర విమానయాన శాఖ అంతర్జాతీయ విమాన సేవలకు అనేక కొత్త నిబంధనలు జారీ చేసింది. ఐపీఎల్ క్రికెట్లో ఈరోజు మొదటి క్వాలిఫైర్ మ్యాచ్ ధర్మశాలలో రాయల్ ఛాలెంజర్స్ బెంగళూరు గుజరాత్ టైటన్స్ మధ్య జరుగుతుంది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం.
1: వణకం ఆకాశవాణి. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினார். இரு நாடுகளும் சிறப்பான உலகளாவிய கூட்டாண்மையை கொண்டுள்ளதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இருதரப்பு உறவுகள் பெரும் தாக்கத்தை கொண்டுள்ளதை இது உணர்த்துவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காங்கோ உகாண்டா நாடுகளின் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. உகாண்டா மற்றும் காங்கோ நாடுகளுக்கு விமானங்களை இயக்கும் நிறுவனங்கள் பயணிகள் குறித்த முழு விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பயணிகளில் எவருக்கேனும் காய்ச்சல், தலைவலி, தொண்டைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் விமான சிப்பந்திகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக பயணிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளிலிருந்து இந்தியா வந்தடைந்த 21 நாட்களுக்குள் நோய் அறிகுறிகள் தெரியவந்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் மேலும் விமான நிலைய சுகாதார பிரிவுக்கும் இதுகுறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21 நீட் மறுத்தேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுத்தேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுத்தேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பிரபல சுற்றுலா தலமான குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ரோப் கார் வழித்தடத்தில் ஏற்பட்ட கோளாறால் சுமார் 500 உயரத்தில் 65 கேபின்களில் 7 சிக்கித் தவித்து வந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த மீட்புப் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் உள்ளூர் நிர்வாகம் இணைந்து மேற்கொண்ட பயணிகள் அனைவரையும் எவ்வித காயமுமின்றி பாதுகாப்பாக மீட்டனர். இச்சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். மீட்புப் பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலா பணிக்குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை இணைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் சுற்றுலா, சுற்றுலாத்துறையில் திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து ஆகியவை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்

0: அஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பத்ம விருது பெற்றவர்கள் அனைவருக்கும் அவர்களது வாழ்க்கை பயணம் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பத்ம விருதுகளின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விருது பெற்றவர்களின் சில மகத்துவமான முயற்சிகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் அதை அனைவரும் காணுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபோன்ற சிறப்புமிக்க தனிநபர்களிடம் நாட்டின் வலிமை அடங்கியுள்ளதாக பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்கின்றனர். தில்லியில் கடும் வெப்பம் நிலவி வருவதை அடுத்து அனைத்து பகுதிகளிலும் நடமாடும் வெப்ப தணிப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த கடும் வெப்பத்தால் எவரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் நடமாடும் வாகனங்கள் மூலம் தண்ணீர் தெளிக்கப்படுவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்கள் மூலம் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். சுமார் 114,000 லிட்டர் குளிர்ந்த குடிநீரும் 100,000 ORS கரைசல் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு பகுதிகளில் 14 குளிரூட்டும் மையங்களையும் தில்லி அரசு ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களும் தொழிலாளர்களும் ரிக்ஷா ஓட்டுநர்களும் பயனடைவார்கள் என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். ஈரான் நாட்டில் இணைய சேவையை மீண்டும் அளிப்பதற்கு அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 87 நாட்கள் அந்நாட்டில் இணைய சேவை முடக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த சேவையை வழங்குமாறு அவர் கூறியுள்ளார். பக்ரீத் பண்டிகையொட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சீர்திருத்தம் மற்றும் மறுவாழ்வு மையங்களில் அடைக்கப்பட்டுள்ள 956 பேரை விடுவிக்க அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் உத்தரவிட்டுள்ளார். அவர்கள் செலுத்த வேண்டிய அபராத தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். மனம் திருந்திய குற்றவாளிகள் சமூகத்தில் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பை அளிக்கும் வகையில் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் ரஸ் அல் கைமாவில் 443 சிறை கைதிகளும், அஜ்மானில் 230 சிறை கைதிகளும், ஷார்ஜாவில் 227 சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஈரான் தரப்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழு இதில் பங்கேற்கிறது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம், ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கை உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச்சுக்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஈரானுடனான எந்தவொரு ஒப்பந்தமும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அந்நாட்டுடன் எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படாது என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அபேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ் சங்கீதா ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31ஆம் தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என செட் கணக்கில்

0: போர்ச்சுகலின் ஃபெரேரியா செல்வாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலையடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300-க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25. 100.1 மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இனிய திரையிசை பாடல் ஒன்று கேட்கலாம். அங்காடி தெரு திரைப்படத்திற்காக

0: சிக்கி தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25. 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இனிய திரையிசை பாடல் ஒன்று கேட்கலாம். அங்காடி தெரு திரைப்படத்திற்காக ரஞ்சித், வினித் ஸ்ரீனிவாஸ், ஜானகி ஐயர் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே கேட்டு ரசிக்கலாம். தொடர்வது ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: ஆகாஷவாணி நேரம் 8:31 நிமிடம். 100.1 MHz FM கோல்டில் நாம் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக முகமது அஸ்லம் எம்பர் ஃபீனிக்ஸ் பாடியுள்ள பாடல்.

0: கண்ணா நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: எஃப்எம் கோல்ட் வழங்கும் திரைக்கானத்தில் சிவப்பதிகாரம் திரைப்படத்திற்காக கார்த்திக் ஸ்வர்ணலதா மலையம்மா பாடியுள்ள பாடல்.
2: அப்படியாக என்ன ஆள வந்த பேரழக செப்பு கல்லி சீரழக சின்ன சம்பவ

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த செம்மறியாடு வளர்ப்பில் மேய்ச்சல் நிலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கிராமங்களில் பொதுவாக இருக்கக்கூடிய நிலங்களில், அது ஆற்றுப்படுகையாக இருக்கலாம், ரோடு ஓரமாக இருக்கலாம், குளம் குட்டைகளில் இருக்கலாம், அறுவடை செய்த வயல்களாக இருக்கலாம், வரப்புகளாக இருக்கலாம், இந்த மாதிரி பொதுவான இடங்களில் வந்து நம்ம நல்ல முறையில் ஒரு மேய்ச்சலுக்கு உகந்த மாதிரி சில நல்ல சத்துள்ள பயிர்களெல்லாம் நம்ம வந்து ஆக்கி வச்சோம்னா அது வந்து இந்த செம்மறியாடுக்கு மிக மிக சிறந்தது.
2: செம்மறியாட்டிற்கான பசுத் தீவனங்கள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உழவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் V.M. சங்கரன் அவர்களின் கருத்துக்கள். இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: நிகழ்ச்சியை மத்தியாலை 720 kHz கேட்டு ரசிக்கலாம். நூறு புள்ளி 1 MHz FM கோல் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் ஆனந்த தாண்டவம் திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ், ஸ்ரேயா கோஷல் ஆகியோர் பாடியுள்ள பாடல்

0: நேயர்கள் மனதைவருடைய பாடல்களுடன் இசைத்தது திரைகானம். மீண்டும் இணையலாம் இனிய பாடல்களுடன். 10:30 சுகமான ராகங்களில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் இப்பொழுது 9:00. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் என்று டாக்டர் தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ராகவேந்திர ராவ் அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. விக்ன நிவாரண விநாயகர்.

நேரம் இப்பொழுது 9:17. அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பி ராகவேந்திர ராவ் அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் அடுத்து மாயா தீத்த ஸ்வரூபிணி, ராகம் மாயா மாளவ கவுளை, ரூபக தாளம் தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை இயற்றியது.

0: அரங்கிசையில் இதுவரை டாக்டர் தாடேப்பள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்டோம். பி ராகவேந்திர ராவ் அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சீரா.
1: நேயர்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் ஆர் கல்பலதிகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் கலையரசன் அவர்கள் வயலின், திருவிடைமருதூர் எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா இதையும் பிளாக் பண்ற?
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம்

0: சப்மிட் பிரஸ் பண்ணுங்க,
1: கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பாம் கம்மி ஆகுமா?
0: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ரை டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: சுகமான ராகங்களில் ஒலிக்கும் அடுத்த பாடல் நாட்டாமை திரைப்படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 10:43, 20:00. ராஜகுமாரன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.
2: ஐயய்ய, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
3: என்னன்னு சொல்ல?
2: ஓ, யோசிக்கிறிய?
3: எப்படி சொல்ல?

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVA@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: சுகமான ராகங்களில் அடுத்த பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க. உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியுள்ள பாடல் காதல் கோட்டை திரைப்படத்திற்காக.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் நாம் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். ஜில்லுன ஒரு காதல் திரைப்படத்திற்காக சீர்காழி சிவ சிதம்பரம் ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.
2: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டூர் எட்டும்படி

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைக்காலத்தில் நிறைவாக ஜே ஜே திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியுள்ள பாடல்

நுட்பமான அறிவு தமக்கு இருக்கிறது என்று அறிவில்லாதவர்கள் கொள்ளுகிற ஆணவமே அவர்களது அறிவில்லா தன்மைக்கு அறிகுறி. குறள் எண் 844 அதிகாரம் புல்லறி.

0: நுட்பமான அறிவு தமக்கு இருக்கிறது என்று அறிவில்லாதவர்கள் கொள்ளுகிற ஆணவமே அவர்களது அறிவில்லா தன்மைக்கு அறிகுறி. குறள் எண் 844, அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: வாழ்வின் நெறி காட்டியது குறளமுதம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை FM கோல்டு 100.1.

101 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை கானம். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர். ஆர் கல்பலதிகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் கலையரசன் அவர்கள் வயலின், திருவிடை மருதூர் எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரை கானம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கார் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை. கொல்கத்தா கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள்.

வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், மாலை 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை, இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் ஏ சம்யுக்தா வழங்கும் உரை, சங்கீதம் சந்தோஷம் கே ஹரீஷ் பாபு வழங்கும் நாகஸ்வர இசை, நீதிக்கதைகள் சொல்பவர் ஜி டி பத்மேஷ், நெகிழி இல்லா உலகம் படைப்போம் உரை வழங்குபவர் ஏ திரிநேத்ரா, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். 100.1 மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். நேர்களே, இனி கேட்கலாம் திரைகானம். காலத்தை வென்று நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன் உங்களுக்காக. முதல் பாடலாக கண்மலர் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?

0: ஆமாங்க, மறந்துட்டேன். சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு, அப்போ மிச்சமான அந்த 4000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: ஹர் ஹர் சூரியகர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
3: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: எங்கிருந்தோ வந்தால் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்

0: உண்மைய சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நவகிரகம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் P சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 12:16. மீண்ட சொர்க்கம் திரைப்படத்திற்காக ஜிக்கி பாடியுள்ள பாடல் உங்களுக்காக.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

0: நீங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி specialschoolnirvagam@gmail.com.

0: స్పోర్ట్స్ గవర్నెన్స్ స్పోర్ట్స్ ట్రైబ్యునల్ రూల్స్ 2026 నిబంధనలను నోటిఫై చేసింది. 2026 నేషనల్ స్పోర్ట్స్ బోర్డు నియమావళి ప్రకారం బోర్డు నిర్మాణం, చైర్పర్సన్, సభ్యుల పదవీ కాలం, జీత భత్యాలు, ఇతర సేవా నిబంధనలతో పాటు బోర్డు అధికారాలు, విధులను నిర్వచించారు. దోహాలో ఇరాన్ ఉన్నతాధికారులు కాల్పుల విరమణ చర్చలు జరుపుతున్నప్పటికీ దక్షిణ ఇరాన్లో తాము ఆత్మరక్షణ దాడులుగా సైనిక చర్య చేపట్టవలసి వచ్చిందని అమెరికా ప్రకటించింది. దీంతో అమెరికా ఇరాన్ మధ్య మరింతగా ఉద్రిక్తతలు పెరిగాయని విశ్లేషకులు భావిస్తున్నారు. ఇరాన్ ప్రధాన నౌకాదళ స్థావరం ఉన్న బందర్ అబ్బాస్ సమీపంలో క్షిపణి ప్రయోగ కేంద్రాలు, మైన్లను అమర్చడానికి ప్రయత్నిస్తున్నట్లు ఆరోపణలు ఎదుర్కొంటున్న ఇరాన్ పడవలను లక్ష్యంగా చేసుకుని అమెరికా ఈ దాడులు చేస్తుందని అమెరికాలో సెంట్రల్ కమాండ్ అధికారులు తెలియజేశారు. కాల్పుల విరమణ ప్రక్రియలో భాగంగా సంయమనం పాటిస్తూనే తమ సిబ్బందిని రక్షించుకోవడానికి అమెరికా బలగాలు చర్యలు తీసుకున్నాయని అమెరికా ప్రతినిధి చెప్పారు. 2026 ఐపీఎల్ ప్లే ఆఫ్ రేస్ ముగిసింది. అర్హత సాధించిన 4 జట్లు అధికారికంగా ఖరారయ్యాయి. ఈరోజు జరిగే మొదటి క్వాలిఫైయర్ మ్యాచ్లో హిమాచల్ ప్రదేశ్లోని ధర్మశాలలో రాయల్ ఛాలెంజర్స్ బెంగళూరు గుజరాత్ టైటన్స్తో తలపడుతుంది. సాయంత్రం 7:30 ఈ మ్యాచ్ ప్రారంభమవుతుంది. ఈ వెల్టీ మ్యాచ్లో గెలిచిన జట్టు నేరుగా ఐపీఎల్ ఫైనల్కు అర్హత సాధిస్తుంది. విశేషాలు మరొకసారి. ఉగ్రవాదం అనే ఉమ్మడి సమస్యకు ప్రజాస్వామ్య దేశాలుగా సాధించవలసిన పరిష్కారాల గురించి క్వాడ్ విదేశాంగ మంత్రులు చర్చించారని విదేశాంగ మంత్రి డాక్టర్ జయశంకర్ చెప్పారు. గత 12 సుపరిపాలన, దేశం ప్రథమం అన్న భావన వికసిత్ భారత్ లక్ష్యానికి గట్టి పునాది వేశాయని బీజేపీ అధ్యక్షుడు నితిన్ నవీన్ అన్నారు. 2026 జాతీయ క్రీడా పరిపాలన తీర్పు సంఘ నిబంధనలను ప్రభుత్వం నోటిఫై చేసింది. ఐపీఎల్ క్రికెట్లో ఈరోజు మొదటి క్వాలిఫైయర్ మ్యాచ్లో ధర్మశాలలో రాయల్ ఛాలెంజర్స్ బెంగళూరు గుజరాత్ టైటన్స్ తలపడతాయి. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం.
1: వణకం. ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இதற்காக நாடு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிரின் பங்களிப்பை பாராட்டிய அவர், வேளாண், கல்வி, மருத்துவம், அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். லட்சாதிபதி மற்றும் நமோ ட்ரோன் சகோதரி திட்டங்களில் 3 கோடி மகளிர் இணைந்து பயன்பெற்று வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2014 இதே நாள் திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றது சிறப்புமிக்க தருணம் என்று கூறினார். கலாச்சார மறுமலர்ச்சிக்காகவும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2014 இதே நாளில் பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றதை நினைவு கூர்ந்தார். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றுள்ளதாக கூறிய அவர், கட்டமைப்பு, தேசிய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். அனைவருடன் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன்

0: உறுதியுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கி தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்புப் பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்தினர், ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சிக்கி தவித்த சுற்றுலாப் பயணிகளை விரைந்து மீட்டதாக கூறியுள்ளார். நமது பாதுகாப்பு படையினரின் தைரியத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டும் விதமாக இது உள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர், உலகளாவிய சவால்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் தடையின்றி பொருளாதார வர்த்தகம் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட குவாட் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க் ரூபியோ, இந்தோ பசிபிக் எரிசக்தி பாதுகாப்பு திட்டம் உறுப்பு நாடுகளுடன் சேர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இதில் பேசிய ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டோகே, இந்தோ பசிபிக் நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், இந்தோ பசிபிக் பகுதிகளின் வளர்ச்சிக்காகவும் எதிர்கால முன்னேற்றத்திற்காகவும் ஆஸ்திரேலியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்றனர். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தேசிய விளையாட்டு வாரியம் தொடர்பான சட்ட அறிவிக்கையின் மூலம் வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஊதியம், சேவை நெறிமுறைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டம் மூலம் தேசிய விளையாட்டு வாரியத்தின் தலைவர் மற்றும் இரண்டு உறுப்பினர்களை தேர்வுக்குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசு நியமிக்கவுள்ள தேசிய விளையாட்டு சங்கங்களை அமைப்பது, நிதி உதவி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படும். தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் விளையாட்டு தொடர்பான வழக்குகளை விசாரித்து அதற்கு தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவிலிருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று காலை சமர்ப்பித்தார். முன்னதாக நேற்று 3 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் அவர்களது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று காலை மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 3 தொகுதிகள் காலியாக உள்ளதாக அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது அவரது கடிதத்தை அஇஅதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவைத் தலைவரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ராஜினாமா செய்த உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது வேண்டுகோளாகும் என்று கூறியுள்ளார். பேரவை உறுப்பினர்கள் ஒரு கட்சியில் இருந்து ராஜினாமா செய்த பின்னர் அந்த தொகுதி காலியானது என்று முறைப்படி அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் வேறு எந்த கட்சியிலும் சேர்ந்து கொள்ளலாம் என்று சட்டம் கூறியுள்ள நிலையில், நேற்று தொகுதிகள் காலியானது தொடர்பான முறைப்படி அறிவிப்பு இல்லாத நிலையில் உறுப்பினர்கள் தாவேக்காவில் சேர்ந்திருப்பது சட்டவிரோதமானதாகும் என்பதை பேரவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் தமக்கு கிடைத்திருப்பதாகவும், ஆய்வு செய்த பின்னர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 44 இருந்து 40 குறைந்துள்ளது. பேரவையின் மொத்த எண்ணிக்கை 243 ஆகும். ஏற்கனவே 4 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் காலியாக உள்ள இடங்களின் எண்ணிக்கை 5 உயரும். இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரையின் 2ஆம் நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர்.

0: சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை ஓரிரு நாட்களில் தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1 தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சற்று முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மிசோரமில் பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 6 முன்கூட்டியே பருவமழை தொடங்கியுள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீதும் பந்தர் அப்பாஸ் கடல் பகுதியில் படகுகள் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்க படையினரின் பாதுகாப்புக்காக இந்த தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கத்தாரில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி, நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது உள்ளிட்டோர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கத்தாரில் உள்ள ஈரானின் $12 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை விடுவித்தால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஈரான் கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை கத்தார் அரசு மறுத்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பிவி சிந்து இந்தோனேஷியாவின் புத்ரி குசுமாவை எதிர்கொள்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 12:50. 25 நொடி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: மெலிசை பாடல்கள் கேட்கலாம். மகாகவி பாரதியார் இயற்றிய பாடலை பாடியுள்ளவர் டி எல் மகாராஜன், பாடலுக்கு இசை டி ஆர் பாப்பா.

நேரம் 1:36:30. தொடர்ந்து கிரி ஜெயா ஜெயா முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் சங்கராபரணம் ஆதிதாளம்.

இதுவரை இசைமலரில் ஆர் கல்பலதிகா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் கலையரசன் அவர்கள் வயலின், திருவிடைமருதூர் எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்களினை கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் துவக்கமாக சிகரம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: திரைகானத்தில் அடுத்து கேட்கலாம் உன்னை சொல்லி குற்றமில்லை படத்திற்காக கேஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 2:43.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.
2: திரைக்கானத்தில் அடுத்து கேட்கலாம் அறுவடை நாள் படத்திற்காக இளையராஜா, சித்ரா குழுவினர் மற்றும் பாடிய பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நேரம் 3 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் துவக்கமாக வைதேகி காத்திருந்தால் படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

திரைக்கானத்தில் கர்நாடக இசையோடு தொடர்புடைய சில திரை இசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் சிந்து பைரவி படத்திற்காக சித்ரா பாடிய பாடல்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 31
2: நிகழ்ச்சியில் எடுத்து கேட்கலாம் மாட்டூர் ராஜா படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: திரைக்கானத்தில் எடுத்து கேட்கலாம் சைவம் படத்திற்காக உத்ரா உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.

வந்து பழகுமோ, அறிமுகம் செய்து விலகுமோ, விழிகளில் துளிகள் வடியுமோ, அது சுடுவதை தாங்க முடியுமோ, கனவினில் இந்த உயிர் உறவாகி விடுகையில் இன்று அழுது பிரிவாகி தனிமையில் எந்த இதயம் சருகா.

சகன சகன ஜகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன பகன ஜகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன ப

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும்
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நிகழ்ச்சியில் எடுத்து ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, டி வி கோபாலகிருஷ்ணன் பாடிய பாடல் படம் ராஜபார்வை. பாடல் ஒலிக்கும் நேரம் 3:31.

0: தாக்கிட்டா தாக்கிட்டா தீனி
1: நாடாராம்
0: தாக்கிட்டா தாக்கிட்டா தீனி நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நத்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம்

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில்

0: 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31st.
2: வேதம் புதிது படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திந்திருக்கிட்டு தான் தின் தின்னா நாக்கு திந்திருக்கிட்டு தின்னா தின்னா திந்திருக்கிட்டு தான் தின் தின்னா நாக்கு திந்திருக்கிட்டு

0: ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட, ஜகம் நடுங்க என் பதங்களோட. ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட, ஜகம் நடுங்க என் பதங்களோட.
1: ஜதியோடு இடம்பெற்ற திரையிசை பாடல்

0: And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10. ஆகாஷவாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் இது தேநீர் நேரம்.
2: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
3: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
7: नमस्कार, मैं हूं कैलाश खेर और आकाशवाणी के सभी श्रोताओं को मेरा बारंबार प्रणाम. और भारत की सेना को समर्पित ये मेरा गीत भारतीय सेना, जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
8: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

அரங்கிசையில் கொல்கத்தா கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ஓரங்க சாயி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, காம்போஜி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசை நிறைவாக ஐங்கரணை என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ், ஹமீர் கல்யாணி ராகம், ஆதி கண்டநடை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்களினை கேட்கலாம் நிகழ்ச்சி நேரல். இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை. இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் ஏ சம்யுக்தா வழங்கும் உரை, சங்கீதம் சந்தோஷம் கே அரிஷ்பாபு வழங்கும் நாகஸ்வர இசை, நீ

0: கதைகள் சொல்பவர் ஜி டி பத்மேஷ். நெகிழியில்லா உலகம் படைப்போம் உரை வழங்குபவர் ஏ த்ரிநேத்ரா. 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பான், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகாணம். இனி நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 11:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், வீணா சஹசிரபுத்தே அவர்களின் பாட்டு கேட்கலாம். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசை, வடபழனி எஸ் ராஜாராமன் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 தேனிசை, 7:30 ஆட் சவேரே, 8:30 திரைகாணம், 9:00 அரங்கிசையில் ஜே ஏ ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், உமையால்புரம் மலி அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்பான், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி லலித சங்கீதம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகாணம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலரில் வசந்தா சரவணன் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கல்பாத்தி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம், உமையால்புரம் கே நாராயணசுவாமி அவர்கள் கட்டம். 2:30 லய விநியாசம், ஹரூர் வி மூர்த்தி, உத்திரமேரூர் டி பாலசுப்பிரமணியன் ஆகியோரின் தவில் இசை, இடம்பெறுவது ஆதிதாளம். 2:45 திரைகாணம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, 5:00 அரங்கிசையில் சுபஸ்ரீ ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், நாக எஸ் நாராயணன் அவர்கள் மிருதங்கம். மாலை 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகாணம், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், அரூரா நேச்சர்ஸ் எலக்ட்ரிக் ஸ்கை உரை வழங்குபவர் எம் காவ்யா, ஃபோக்கஸ் டுடே வின் டுமாரோ ஹெச் நிதா ஃபாத்திமா வழங்கும் உரை, பீட் த ஹீட் ஸ்டே எலிட் ஆர் பிரபாகரன் வழங்கும் உரை ஆகியவை இடம்பெறும். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா கே விஷயை, 10:10 விஸ்வதர்பான், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகாணம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி விளம்பரம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக்
1: பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
6: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் से बिजली பில் ஜீரோ करने का भी है.
5: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
7: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே pmsuryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
0: இனி கேட்கலாம் திரை இசை. வறுமையின் நிறம் சிவப்பு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: அம்மாடியோ தனனான ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை உலகம்.

0: ஆமா, தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா?
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா, அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: மீண்டும் திரைகாணம் 8:10 கேட்டு ரசிக்கலாம்.

0: சில நொடிகளில் தொடர்வது செய்தி தொகுப்புகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: இயம் ஆகாஷவாணி. சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாசக புனித திரிபாடி. ஆதௌ முக்கிய வார்த்தாஹ. விதேசமந்திரிணா டாக்டர் எஸ் ஜெயசங்கரேண நவதில்லியாம் குவாட் விதேசமந்திரிணாம் சபாயாஹ அத்யக்ஷதா கிருதா. குவாட் சமூகேன ஸ்திர சுரக்ஷித ஊர்ஜா ஸ்வீகரணாய பிரதிபத்ததா பிரகடிதா. பாரத் அமெரிக்கா தேசௌ அத்ய மகத்வபூர்ணானாம் கனிஜானாம் துர்லபானாம் பூதத்வானாம் ச ஆபூர்த்திம் கனனம் பிரதிக்ரியாம் ச சுரக்ஷிதம் கர்த்தும் பிரமுக த்வைபாக்ஷிக சம்ரச்சனாயாம் ஹஸ்தாட்சரம் கிருதவந்தௌ. கேந்திரிய கிரஹ மந்திரி அமித ஷாஹ ராஜஸ்தானஸ்ய சாஞ்சோ சீமா ஸ்தானே கத்வான் ராஜ்யஸ்ய சீமக்ஷேத்ரேஷு வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் 2 இத்யஸ்ய ஆரம்பம் அகரோத். அபி ச ஐபிஎல் கிரிக்கெட் கிரீடாயாஹ ப்ளே ஆஃப் கிரீடாயாஹ குவாலிஃபயர் 1 கிரீடாயாம் குஜராத் டைட்டன்ஸ் தலம் கத விஜேதா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தலம் தர்மசாலாயாம் சம்முகீ கரிஷ்யதி. அத வார்த்தாஹ விஸ்தரே.

0: in addition to assisting others. Dr. Jaishankar emphasized that Indo-Pacific region must remain a driver for global growth and stability. He said that as maritime democracies, pluralistic societies and market economies, Quad nations share the responsibility towards a free and open Indo-Pacific.
1: Over the past several months, our officials have advanced collaboration across key Quad priorities, including maritime security, critical technologies, economic resilience, and HADR. We have seen encouraging progress on many initiatives. As maritime democracies, pluralistic societies, and market economies, we share a responsibility towards a free and open Indo-Pacific. The region must remain a driver of global growth and stability.
0: In a statement, U.S. Secretary of State Marco Rubio said the United States will be hosting Quad partners later this year for a fuel security forum to further expand this. In his joint press statement, Japanese Foreign Minister Toshimitsu Motegi emphasized the importance of diplomatic efforts in ensuring free and safe navigation in the Strait of Hormuz as well as bringing stability to West Asia. Australian Foreign Minister Penny Yong said Quad has announced the strongest ever commitment from the Quad to the Pacific through the Quad ports of the future partnership. The Quad Foreign Ministers meeting joint statement said the Quad nations discuss the situation in West Asia and reaffirm support for ongoing diplomatic efforts and hope for lasting peace in the region. Addressing a press conference after the conclusion of the meeting, Additional Secretary in the Ministry of External Affairs K. Nagarajan Naidu said the meeting reaffirmed the Quad's commitment to a free and open Indo-Pacific. Mr. Naidu said foreign ministers strongly condemned terrorism in all its forms and manifestations, including cross-border terrorism. The government has revised the minimum assured procurement price MAAPP of onion stocks from 1,270 rupees to 1,580 rupees per quintal. The revised MAAPP has been done on the request of the state governments, which has come into effect from today. President Draupadi Murmu arrived in Sikkim today on a three-day visit. She visited the Orki Derium and the Namgyal Institute of Tibetology. Governor Om Prakash Mathur, Chief Minister Prem Singh Tamang, and other dignitaries welcomed the President at the Orchidarium. Tomorrow, the President will visit Nathula Pass and will also attend the convocation of the Sikkim University. On the last day of her visit, he will present the President of India's Police Colour Medal to the Sikkim Police. In IPL cricket, Gujarat Titans won the toss and elected to field against Royal Challengers Bengaluru in the qualifier 1 in Dharamshala. And that is the end of this news bulletin.
2: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நேரம் 7:10. நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: சிறுவர் சோலை, இது சிறுவர்களுக்கான இனிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போலாமா?
4: இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் அவர்கள் பற்றிய உரை வழங்க வந்திருக்காங்க ஏ சம்யுக்தா.
5: இந்தியாவின் ஏவுகணை நாயகன், இளைஞர்களின் ஐகான், எளிமையே வலிமை என வாழ்ந்த அப்துல் கலாம் அவர்கள் 1931 ஆண்டு அக்டோபர் மாதம் 15 தேதி ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அப்துல் கலாம் அவர்கள் தந்தையின் பெயர் ஜெய்னுல் ஆப்தின், தாயாரின் பெயர் ஆஷியம்மா. அப்துல் கலாம் அவர்களின் பெற்றோர் மிகவும் எளிமையானவர்களாக இருந்தாலும் நல்ல பண்புகள், ஒழுக்கம், உழைப்பு போன்றவற்றை அவருக்கு கற்றுக் கொடுத்தனர். ராமேஸ்வரம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஆரம்ப கல்வி பெற்றார். பின்னர் ஸ்வாட்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மேல்நிலை பள்ளி படித்தார். கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். சென்ட் ஜோசப் காலேஜில் இயற்பியல் படித்து பட்டம் பெற்றார். அதன் பிறகு மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் விமான பொறியியல் படித்தார். சிறிய வயதிலிருந்து கடின உழைப்பும் ஒழுக்கமும் கொண்டவர். எம்ஐடியில் படிக்கும் போது விமான வடிவமைப்பு மீது அதிக ஆர்வம் வளர்ந்தது. இளம் வயதில் வறுமை துரத்திய போதும் படிப்பில் கவனமாக இருந்தார். தொடக்கப் பள்ளியில் அவரது ஆசிரியர் விதைத்த விதை 1960 ஆண்டில் இந்திய இராணுவ ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கழகத்தின் விஞ்ஞானியாக கலாம் அவர்கள் உயர்வதற்கு காரணியானது. அங்கு நாட்

0: விண்வெளிக்கான பாதுகாப்பு ஆராய்ச்சியில் ஈடுபட்ட கலாம் முதன் முதலாக சிறிய ஹெலிகாப்டரை இராணுவத்திற்காக வடிவமைத்து கொடுத்தார். அதன் பின் அவரது வாழ்க்கையில் அனைத்தும் ராக்கெட் வேகம்தான். பின்னர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் தனது ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்த அவர் செயற்கைக்கோள் ஏவுதலில் முக்கிய பங்காற்றினார். 1980 SLV-3 ராக்கெட்டை பயன்படுத்தி ரோஹிணி-1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவ செய்தார். இது அவருக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கே ஒரு சாதனையாக அமைந்தது. இத்தகைய வியக்கத்தக்க செயலை பாராட்டி மத்திய அரசு இவருக்கு 1981 இந்தியாவின் மிகப்பெரிய விருதுகளுள் ஒன்றான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. 1963 முதல் 1983 வரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் பல பணிகளை சிறப்பாக செய்தார். டாக்டர் கலாம் அவர்களின் பணிகள் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி திட்டங்களில் புரட்சியை ஏற்படுத்தின. உள்நாட்டு ஏவுகணை தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியில் அவர் முக்கிய பங்காற்றியதால் ஏவுகணை மனிதர் என்ற பட்டத்தை பெற்றார். இன்று இந்தியாவின் பெருமையாக உலக நாடுகளில் அறியப்படும் அக்னி ஏவுகணை திட்டத்தின் தொடக்க காலம் அக்னி பரீட்சையாக இருந்தது. சோர்ந்து போயிருந்த சக விஞ்ஞானிகளிடம் நம்மால் முடியும் என்கிற நம்பிக்கையை விதைத்தார் கலாம் அவர்கள். அதன் விளைவாக 1989 மே மாதம் 22 அக்னி ஏவுகணை சோதனை வெற்றியடைந்தது. அக்னி ஏவுகணை இந்திய இராணுவத்தின் வரலாற்றில் இடம்பெற்றது. அடுத்தடுத்து பல வெற்றிகளை குவித்தாலும் அந்த வெளிச்சத்திலேயே நின்றுவிடாமல் அடுத்த இலக்கை நோக்கி தனது குழுவினரை உடனடியாக நகர்த்தும் குணம் கலாமிடம் இருந்தது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் பல பணிகளை சிறப்பாக செய்த இவர் 1999 பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றினார். இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய APJ அப்துல் கலாம் அவர்கள் இதுவரை 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்துள்ளார். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இந்திய ஏவுகணை தொழில்நுட்பத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 2002 நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11th குடியரசுத் தலைவராக July 25 பதவி ஏற்றார். குடியரசுத் தலைவராவதற்கு முன் இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசு இவருக்கு வழங்கி கௌரவித்தது. மேலும் பாரத ரத்னா விருது பெற்ற 3rd குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை பெற்றார். 2007 வரை குடியரசுத் தலைவராக இருந்த இவர் மக்களின் ஜனாதிபதி என்றும் அழைக்கப்பட்டார். அப்துல் கலாம் அவர்கள் 2015 July 27 ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போதே மயங்கி விழுந்தார். தாய் நாட்டிற்கு தொழில்நுட்பத்தை வழங்கும் விஞ்ஞானியாக மட்டும் நின்றுவிடாமல் எதிர்கால இந்திய இளைஞர்களின் கனவு நாயகனாகவும் மிளிர்ந்தவர் கலாம் அவர்கள். அதனால்தான் கலாமின் பிறந்த நாளை ஐக்கிய நாடுகள் சபை உலக மாணவர்கள் தினமாக அறிவித்து கௌரவித்திருக்கிறது.
1: இதுவரை இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் அவர்கள் பற்றிய உரை வழங்கினார் ஏ சம்யுக்தா. சங்கீதம் சந்தோஷம் பகுதியில நமக்காக நாதஸ்வரம் வாசிக்க வந்திருக்காரு கே ஹரிஷ் பாபு.
2: வணக்கம். நான் இப்பொழுது நாதஸ்வரத்தில் ஆபோகி ராகம் சேவிக்க வேண்டும் ஐயா கீர்த்தனை வாசிக்க உள்ளேன்.

0: இதுவரை நமக்காக நாதஸ்வரம் வாசித்தவர் கே ஹரிஷ் பாபு. நமக்காக நீதி கதைகள் வழங்க வந்திருக்காரு ஜி டி பத்மேஷ்.
1: அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்ற கதையை இப்ப கேட்கலாமா? தனது நண்பர் மாதவனை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார் கண்ணன். செல்லும் வழியில், சார், விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் கண்ணன். சொன்னால்தானே தெரியும் என்று மாதவன் கேட்டார். நம்ம நண்பர் ராகவனின் மகன் பெருமாள் ஓடுற பஸ்ஸிலே ஏற போனப்ப தவறி விழுந்துட்டானாம். அப்படி ஒன்றும் அடி பலமாக இல்லையாம். பயப்படும்படியும் ஒன்றும் இல்லையாம். இப்போ நினைவு திரும்பியிருக்கிறதாம். அந்த பயனை பார்த்துவிட்டு வரத்தான் உங்களை அழைத்தேன் என்றார். அடடா, இந்த விஷயத்தை முன்னாலே சொல்லியிருக்க கூடாதா? வாக்கிங் போற நிலையிலே பாக்கெட்ல ஒரு பைசா கூட இல்லாம எப்படி ஆஸ்பத்திரிக்கு போறது?
2: பரவாயில்லை, இப்ப வாங்க, நான் பணம் தரேன் என்று அழைத்து கொண்டு சென்றார்.
1: இந்த காலத்து பசங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. எல்லாம் அசட்டு துணிச்சல் தான். இவங்க எல்லாம் என்ன புத்தி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க என்று அங்கலாய்த்து கொண்டார். இருவரும் நடந்தனர். போகும் வழியில் இருந்த பழக்கடையில் பழங்களை வாங்கினார்.

கண்ணன், யாருக்கு இந்த பழங்களாம் என்று மாதவன் கேட்டார். அந்த பையனுக்கு கொடுக்கத்தான் என்றார். மாதவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. கண்ணன் தன்னிடம் இருந்த பழங்களை எல்லாம் அடிப்பட்ட பையனிடம் கொடுத்துவிட்டு, என்னப்பா இப்படி ஆகிவிட்டது, செய்தி கேட்டவுடன் நாங்க பதறி போயிட்டோம். நல்ல வேளை பெரிதாக ஒன்றும் அடிபடவில்லை. அப்படி அடிபட்டிருந்தால் என்னவாகிருக்கும், நினைக்கவே பயமாக இருக்கிறது. யாரு செய்த புண்ணியமோ தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போயிற்று என்று சொல்வது போல் சின்ன காயத்தோடு போயிருச்சு. சரி, எதையும் நினைத்து வருத்தப்படாத, எல்லாம் சரியாகிவிடும், உடம்பை பார்த்துக்கொள். இவ்விதம் அடிப்பட்ட பையனிடம் அன்பாகவும் ஆறுதலாகவும் இனிமையாகவும் கூறினார் கண்ணன். மாதவனுக்கு மேலும் கண்ணனது சொல் அப்போதைக்கு புரியாத புதிராக இருந்தது. இருப்பினும் அன்பான சொல்லுக்கும் எப்பொழுதும் ஆதரவும் மதிப்பும் இருக்கத்தான் செய்யும். இதனைத்தான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று சொன்னார்களோ என்று சிறிது நேரத்திலே மாதவன் புரிந்து கொள்ளத் தொடங்கினார்.

பாவமாக இருக்கிறது. யாரு செய்த புண்ணியமோ தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போயிற்று என்று சொல்வது போல் சின்ன காயத்தோடு போயிருச்சு. சரி, எதையும் நினைத்து வருத்தப்படாத, எல்லாம் சரியாகிவிடும், உடம்பை பார்த்துக்கொள். இவ்விதம் மடிப்பட்ட பையனிடம் அன்பாகவும் ஆறுதலாகவும் இனிமையாகவும் கூறினார் கண்ணன். மாதவனுக்கு மேலும் கண்ணனது சொல் அப்போதைக்கு புரியாத புதிராக இருந்தது. இருப்பினும் அன்பான சொல்லுக்கும் எப்பொழுதும் ஆதரவும் மதிப்பும் இருக்கத்தான் செய்யும். இதனைத்தான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று சொன்னார்களோ என்று சிறிது நேரத்திலே மாதவன் புரிந்து கொள்ளத் தொடங்கினார். ஒற்றுமையே வலிமை. வயது முதிர்ந்த விவசாய ஒருவருக்கு 4 மகன்கள் இருந்தனர். அந்த 4 ஒற்றுமை இல்லாமல் எப்பொழுதும் சண்டையும் சச்சரவுமாக இருந்தனர். இவர்கள் இப்படியே இருந்தால் குடும்பம் சிதறி போகுமே என்று வருந்தினார் வயதான தந்தை. அவர் கூறிய புத்திமதிகளை மதிக்காமல் தெரிந்தனர். ஒரு நாள் மகன்கள் 4 அழைத்தார் தந்தை. அவர்கள் வந்து கட்டிலை சுற்றி நின்றனர். தன் காலடியில் கிடந்த மூங்கில் கட்டு ஒன்றை மூத்த மகனிடம் கொடுத்து இதை முறி என்றார். தன் பலம் முழுவதையும் பயன்படுத்தினான். ஆனால் முறிக்க முடியவில்லை. அடுத்து 2 மகன், 3 மகன், 4 மகன் மூவரும் முயன்று பார்த்தனர். ஒருவராலும் முறிக்க முடியவில்லை. பிறகு கட்டை பிரித்து ஆளுக்கு ஒரு குச்சியை கொடுத்தார். 4 சுலபமாக முறித்துவிட்டு நின்றனர். இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையும் அமையும். நீங்கள் 4 ஒற்றுமையாக இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை உறுதியாக விளங்கும். எவரும் உங்களை ஏமாற்ற முடியாது. சண்டை சச்சரவு செய்து தனித்தனியாக ஆளுக்கு ஒரு பக்கமாக இருப்பீர்களானால் சிதறி போவீர்கள். ஒற்றுமையே வலிமை அளிக்கும் என்றார் தந்தை. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒற்றுமையா இருந்தா எந்த ஒரு வேலையும் நம்ம எளிதாக செய்து முடித்து விடலாம். மனமகிழ்ச்சி. காட்டில் அணில் ஒன்று மரத்தில் மேல் தாவி துள்ளி குதித்து விளையாடியது. ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு தாவும் போது அதன் பிடி தவறியது. அதனால் அது மரத்தின் அடியில் தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் மேல் விழுந்தது. சிங்கம் விழித்து கொண்டது. அணில் அதன் எதிரே பணிந்து மண்டியிட்டு உடலை குறுக்கி நடுங்கிக் கொண்டிருந்தது. சிங்கம் அதை கோபத்துடன் உற்று பார்த்தது. என் கேள்விக்கு பதில் சொன்னால் நான் உன்னை உயிரோடு விடுவேன் என்றது. கேளுங்கள் அரசே, எனக்கு தெரிந்ததை சொல்வேன் என்று பயத்துடன் நடுங்கியபடியே பதில் சொன்னது அணில். நீ நாள் முழுவதும் மகிழ்ச்சியாயிருக்கிறாய். மகிழ்ச்சி உன்னை விட்டு விலகுவதே இல்லை. நானும் உன்னை போல் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகவே இருக்க விரும்புகிறேன். ஆனால் எனக்கு துன்பமும் கோபமும் தான் எப்பொழுதும் நிறைந்துள்ளன. நான் இந்த காட்டின் அரசனாயிருந்தும் எனக்கு ஏன் மகிழ்ச்சி கிடைக்கவில்லை? இந்த சந்தேகத்திற்கு நீ சரியாக பதில் சொன்னால் உன்னை உயிரோடு விடுவேன் என்று சிங்கம் அணிலிடம் கூறியது. அரசே, தங்கள் கேள்விக்கு நான் உண்மையான பதில் சொல்கிறேன். ஆனால் மரத்தின் மேல் ஏறிக்கொண்டு சொல்ல எனக்கு உத்தரவு கொடுங்கள். தான் சொல்லும் பதில் சிங்கத்திற்கு பிடிக்காவிட்டால் தன் உயிர் உடலில் தங்காது என்பதை உணர்ந்த அணில் முன்னெச்சரிக்கையாக அப்படி கூறியது. அதன் கருத்தை புரிந்து கொண்ட சிங்கமும் அதற்கு அனுமதி அளித்தது. அணில் விரைந்து மரத்தின் மேல் ஏறி கொண்டது. அரசே, நான் கள்ளம் கபடமின்றி வாழ்கிறேன். தூய்மையான உள்ளம் கொண்ட எனக்கு மற்றவர்களுக்கு கேடு செய்ய தெரியாது. அதனால் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதுதான் என் மகிழ்ச்சிக்கு காரணம். அணில் சொல்வதை சிங்கம் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தது. அணில் மேலும் தொடர்ந்து பேசியது. மனமகிழ்ச்சி என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. உங்களால் அமைதியாக தூங்கக்கூட முடியாது. ஏனென்றால் ஒரு பாவமும் அறியாத விலங்குகளை இரக்கமின்றி கொன்று தின்கிறீர்கள். நானோ எனக்கு கிடைக்கும் இலைகளையும் பழங்களையும் மற்ற அணில்களுடன் பங்கிட்டு உண்கிறேன். நீங்கள் மற்றவர்களிடம் அன்பு செலுத்துவதில்லை, வெறுக்கிறீர்கள். நானோ பிறரை நேசிக்கிறேன். தன் தந்தையிடம் நான் கற்ற இந்த உண்மைகளை நீங்களும் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நற்செயலானாலும் நல்ல குணத்தாலும் தான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும். இவ்வாறு அணில் கூற கேட்ட சிங்கம் தன் மகிழ்ச்சியின்மைக்கு காரணத்தை தெரிவித்து கொண்டது. தான் இலைத்தலைகளை உண்ணப்போவதும் இல்லை, தனக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கப் போவதும் இல்லை என்று சிங்கம் தனக்குள் சொல்லிக் கொண்டது.
பிறரை துன்புறுத்துபவன் மகிழ்ச்சி

0: உடன் இருக்க முடியாது.
1: இதுவரை நமக்காக நீதி கதைகள் வழங்கியவர் ஜி டி பத்மேஷ். நெகிழி இல்லா உலகம் படைப்போம் உரை வழங்க வந்திருக்காங்க ஏ திருநேத்ரா.
2: இன்றைய உலகில் மனித வாழ்க்கை மிகவும் வசதியாக மாறியுள்ளது. ஆனால் அந்த வசதிக்கு பின்னால் இயற்கைக்கு தீங்கு விளைவிக்கும் பல காரணிகள் உள்ளன. அவற்றில் முக்கியமானது நெகிழியாகும். நெகிழி பொருட்கள் எளிதில் கிடைப்பதும் மலிவானதும் என்பதால் மக்கள் அதை அதிகமாக பயன்படுத்த தொடங்கினர். ஆனால் தீமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. நவீன உலகில் நெகிழி பயன்பாடு தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியிருந்தாலும் அது நிலத்தின் வளத்தையும் சுற்றுச்சூழல் சமநிலையையும் அதீத வேகத்தில் அழித்து வருகிறது. நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்பது வெறும் முழக்கமல்ல, அது ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கான கட்டாய தேவை. சின்ன விஷயம்தானே என்று நினைத்து நாம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு சிறு நெகிழி பொருளும் பூமியின் மீது நாம் தூவும் ஒரு துளி நஞ்சு என்பதுதான் உண்மை. நெகிழி எப்போதும் நிரந்தரமாக அழிக்க இயலாத ஒரு பொருள். நெகிழி பொருட்கள் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக தண்ணீர் பாட்டில்கள், பைகள், நெகிழி பைகள், உறிஞ்சி குழல் போன்றவை ஆகும். நெகிழி பொருட்களை மக்கச் செய்ய முடியாது. இது சிறிய மற்றும் அதனிலும் சிறிய துண்டுகளாக உடைகின்றது. தூக்கி எறியப்பட்ட நெகிழி பொருட்கள் 2000 ஆண்டுகளுக்கு மேல் அழியாமல் அதே நிலையிலேயே இருக்கும். நெகிழியிலிருந்து வெளியேறும் நச்சு ரசாயனங்கள் காரணமாக புற்றுநோய், பிறப்பு குறைபாடுகள் போன்றவை ஏற்படுகின்றன. நெகிழியில் உள்ள சில சேர்மங்களும் அதன் துணை பொருட்களும் மண் மற்றும் நிலத்தடி நீரை காலப்போக்கில் தொடர்ச்சியான கரிம மாசுக்களாக மாற்றுகின்றன. இதனால் நிலத்தடி நீர் மாசுபடுகிறது. முதுகெலும்பிகள், ஆமைகள், மீன்கள், கடற்பறவைகள் உட்பட்ட 260-க்கும் அதிகமான உயிரினங்கள் நெகிழி கழிவுகளில் சிக்குவதால் அவை குறைவான இனப்பெருக்கம், வீக்கம், புண்கள் மற்றும் இறப்புக்கு காரணமாகின்றன. நெகிழியை பயன்படுத்துவதால் மண்வளம் குன்றி தாவர இனம் அழிகிறது. தாவர இனம் அழிவதால் மழை வளம் குறைகிறது. மழை இல்லை என்றால் மனிதர் இல்லை. நெகிழி கோப்பைகளில் தேநீர் குடிக்கும் போதும் பாலித்தீன் பேப்பரில் உணவு உண்ணும் போதும் நெகிழி வெப்பத்துடன் வினை புரிந்து புற்றுநோய்களை ஏற்படுத்துகின்றன. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அதை நாமேதான் தீர்மானிக்கின்றோம். நெகிழியும் ஆபத்தும் ஒற்றை நாணயத்தின் இரட்டை பக்கங்கள் என்பதை புரிந்து கொண்டு நெகிழியில்லா உலகம் படைக்க நாம் செய்ய வேண்டிய சில வழிமுறைகளை பற்றி இனி அறிந்து கொள்வோம். துணிப்பை எளிதானது, தூர எறிந்தால் எருவாகும். அதுவே நெகிழிப்பை அழகானது, தூர எறிந்தால் அதுவே நஞ்சாகும். நெகிழிப்பைகளுக்கு மாற்றாக சணல் மற்றும் துணி போன்ற எளிதில் மக்கக்கூடிய பொருள்களை பயன்படுத்தலாம். பொதுமக்கள் வாட்டர் பாட்டில் பயன்படுத்தும் போது உலோக குடுவைகளை பயன்படுத்த வேண்டும். உணவு விடுதிகள் மற்றும் வியாபார நிறுவனங்களில் நெகிழிக்கு மாற்றாக இயற்கையான மூலப்பொருள்களை கொண்டு மறுசுழற்சி செய்யக்கூடிய மூங்கிலால் ஆன கோப்பைகள் மற்றும் தட்டுகளை பயன்படுத்தலாம். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் என்ற 3R கொள்கையை தீவிரமாக பின்பற்ற வேண்டும். உலகின் பல நாடுகள் நம்மை அழிக்கும் நெகிழியை தடை செய்திருக்கின்றன. நாடுகள் தடை செய்கிறதோ இல்லையோ, நாம் நம் வீடுகளில் அதை தடை செய்ய வேண்டும். வீடுகளில் நெகிழி பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்து மாற்று பொருட்களை பயன்படுத்தினால் நெகிழியின் ஆபத்து கணிசமாக குறையும். இயற்கை நமக்கு சொந்தமல்ல, அது அடுத்த தலைமுறையிலிருந்து எடுத்த கடன் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நெகிழியில்லா உலகம் என்பது சுத்தமான மற்றும்

0: பாதுகாப்பான சுற்றுச்சூழலை குறிக்கும். நெகிழியில்லா உலகம் என்பது இயற்கையை காப்பாற்றும் பொறுப்பான வாழ்க்கை முறை ஆகும். நெகிழியில்லா உலகம் என்பது மண்ணும் நீரும் காற்றும் மாசுபடாத உலகம். நெகிழியில்லா உலகம் என்பது தூய்மையான, ஆரோக்கியமான மற்றும் பல்லுயிர் பெருக்கம் கொண்ட பூமிக்கு வழிவகுக்கும். நெகிழியில்லா உலகம் என்பது அரசின் பொறுப்பு மட்டும் அல்ல, ஒவ்வொரு தனி மனிதனின் கடமையும் ஆகும். நெகிழியை தவிர்த்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஆரோக்கியமான மற்றும் தூய்மையான பூமியை வருங்கால சந்ததியினருக்கு பரிசளிக்க முடியும். பிறர் என்ன செய்வார்கள் என்று பார்ப்பதல்ல, நாம் என்ன செய்யலாம் என்று பார்ப்பதே சரியான வழிமுறையாகும். அழிவின் தோழனாம் நெகிழியை ஒழிப்போம், வாழ்வின் தோழனாம் இயற்கையை காப்போம். நெகிழியில்லா உலகம் என்பது சிறிய மாற்றங்கள் மூலம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உலகம்.
1: இதுவரை நெகிழி இல்லா உலகம் படைப்போம் உரை வழங்கினார் ஏ. திருநேத்ரா. நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். மற்றும் ஒரு சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.
2: மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாமா?
3: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு அலைவரிசை. நேரம் 7:45. தொடர்வது செய்தி அறிக்கை.
4: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திரமோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இத்தகவலை பகிர்ந்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலிய பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர்ச்சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலையளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி நீர்பிடிப்பு பகுதியின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற

0: தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ளதாக கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கைகளை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் அவர் தமது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். அஇஅதிமுகவிலிருந்து நேற்று தமது பதவியை ராஜினாமா செய்த 3 உறுப்பினர்கள் போட்டியிட்ட தொகுதிகளான மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகியவை காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அக்கட்சியின் கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேரவைத் தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுக அளித்த பட்டியலில் உள்ளவர்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களின் ராஜினாமாவை நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் பேரவைத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா அளித்துள்ள ராஜினாமா கடிதத்தை ஆய்வு செய்து தாம் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறினார். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ரமேஷ் சென்னையில் ஆய்வு செய்தார். ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு, நேர ஒதுக்கீட்டு முறை, பக்தர்கள் கூட்ட நெரிசல் கட்டுப்பாடு, தரிசன மேலாண்மை மற்றும் கட்டணச்சீட்டு விநியோக ஒழுங்குமுறை உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. திருக்கோவில் நகைகள், சிலைகள் மற்றும் சொத்துக்களின் பாதுகாப்பு குறித்தும் அமைச்சர் தமது துறை அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சலோ இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி சற்றுமுன் வரை 2 ஓவரில் 1 விக்கெட் இழப்புக்கு 21 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில், நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் மத்திய அரசின் கல்வி அமைச்சகம் சார்பில் டிஜிட்டல் அறிவியல் திறனாய்வு தேர்வின் ஆசிரியர் தூதுவர்களுக்கான அறிமுக பயிற்சி வகுப்பு மற்றும் பத்மஸ்ரீ விருது பெற்ற திரு திருத்தணி சுவாமிநாதன் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. நாமக்கல் மாவட்டம் ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் மத்திய அரசின் கல்வி அமைச்சகம், தென்னிந்திய மண்டல வித்யார்த்தி விஞ்ஞான் மந்தன் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் டிஜிட்டல் அறிவியல் திறனாய்வு தேர்வின் ஆசிரியர் தூதுவர்களுக்கான அறிமுக பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: நாமக்கல் மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் மத்திய அரசின் கல்வி அமைச்சகம், தென்னிந்திய மண்டல வித்யார்த்தி விஞ்ஞான் மந்தன் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் டிஜிட்டல் அறிவியல் திறனாய்வு தேர்வின் ஆசிரியர் தூதுவர்களுக்கான ஒருநாள் அறிமுக பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இதில் நாமக்கல், சேலம், கரூர், ஈரோடு, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான அரசு பள்ளிகளின் ஆசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் கல்வி அமைச்சகம், தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் NCERT, கலை அமைச்சகம், விபா, மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் ஆகியவற்றின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் அதன் முதல்வர் முனைவர் மு செல்வம் தலைமை வகித்து வித்யார்த்தி விஞ்ஞான் மந்தன் தேர்வுக்கான ஆசிரியர் வழிகாட்டி கையேடுகளை வெளியிட்டு தொடங்கி வைத்தார். மேலும் இந்த திட்டத்தில் தூதுவர்களாக உள்ள ஆசிரியர்கள் எழுதிய அறிவியல் நூல்களையும் வெளியிட்டனர். மத்திய அரசின் கல்வி மற்றும் கலை அமைப்புகள், தன்னார்வ அறிவியல் நிறுவனங்கள், மாநில அரசின் கல்வி நிறுவனங்கள் இணைந்து மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் வகையில் வித்யார்த்தி விஞ்ஞான் மந்தன் என்ற தேர்வை தமிழ் உள்ளிட்ட 18 மொழிகளில் நடத்தி வருகின்றன. 6 முதல் 11 வகுப்பு வரை பயிலும் அறிவியல் ஆர்வம் கொண்ட இளம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று ஸ்ரீஜன் இன்டர்ன்ஷிப் திட்டத்தின் மூலம் இஸ்ரோ, DRDO, IIT, CSIR உள்ளிட்ட மத்திய அரசின் நிறுவனங்களின் ஆய்வகங்களில் குறுகிய கால பயிற்சிகளை பெற்று போட்டித் தேர்வுகளை எழுதி சிறந்த விஞ்ஞானிகளாக உருவாகி வருகின்றனர். இந்த தேர்வு வருகின்ற நவம்பர் மாதம் நடைபெறுகிறது. இந்த ஒருநாள் தூதுவர்களுக்கான அறிமுக நிகழ்ச்சியில் தலைமை வகித்து பேசிய நாமக்கல் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன முதல்வர் முனைவர் மு செல்வம்,
3: நம்ம வந்து சாட்டலைட் 2 லான்ச் பண்ண போறோம், கூடிய சீக்கிரம் ரோட்டரி மூலமாக விடக்கூடிய சாட்டலைட்டுக்கு ரோட்டா சாட்டும் ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்டு விடக்கூடிய

0: சாட்டலைட்டுக்கு ஆசாம் சாட்டலைட் அப்படின்றும் நம்ம வந்து பண்ண போறோம். ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல அதுவும் வந்துடும். இப்ப அந்த மாதிரியான புதிய புதிய விஷயங்கள் நம்ம வந்து முன்னெடுத்து செஞ்சுட்டே இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஏன் இதை நம்ம வந்து டீச்சர்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, நீங்க வந்து இன்னும் வந்து 25 வருஷம் சர்வீஸ்ல இருப்பீங்க, அது வந்து 1000000 மாணவர்களை உங்களால் வந்து உருவாக்க முடியும். இந்த டெலஸ்கோப் வந்து நீங்க நைட் எல்லாமே நிலவை படம் பிடிச்சி அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க, வயதானவர்கள், கம்யூனிட்டி பீப்புள், மியூசிக் ஸ்கூல்ல கொண்டு போய் அங்கே மியூசிக் ஸ்டூடெண்ட் காமிக்கிறீங்க, காலையில வாக்கிங் போகும்போது வாக்கர்ஸுக்கு வந்து காமிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்படிலாம் போகும் அப்படின்றது இந்த உடைச்சு வெவ்வேறு பரிமாணத்துல நீங்க இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க.
1: வித்யார்த்தி விஞ்ஞான் மந்தன் தேர்வு குறித்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளிடம் ஆசிரியர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாணாக்கரை அதிக எண்ணிக்கையில் தேர்வை எழுத வைத்து விஞ்ஞானிகளாக உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனமானது தொடர்ந்து அறிவியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்னும் ஓரிரு மாதங்களில் சிறிய அளவிலான செயற்கைக்கோள்களையும் ஏவும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும், இது மியாவாக்கி காடுகள் குறித்த ஆய்வுகளை செய்யும் என்றும் குறிப்பிட்டார். நாங்கள் குறைந்த விலையில் நமது ஊரில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு தயாரித்துள்ள வான் நோக்கிகள் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் கூறினார். மத்திய அரசின் கல்வி அமைச்சகம் நடத்தும் வித்யார்த்தி விஞ்ஞான் மந்தன் தேர்வை ஆண்டுதோறும் நாடு முழுவதும் சுமார் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். தமிழகத்தில் உள்ள 12,000 என்ற எண்ணிக்கையை பல மடங்கு ஆசிரியர்கள் உயர்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வித்யார்த்தி விஞ்ஞான் மந்தன் தமிழக ஒருங்கிணைப்பாளர் எஸ்பி ராஜேந்திரன் கூறும்போது, இந்தியாவின் அறிவியல் பாரம்பரியத்தை நோக்கமாக கொண்டு அறிவியல் சோதனைகள் மீது நாட்டம் கொள்ளவும், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறைகளில் மாணவர்கள் அதிக அளவில் ஈடுபடுவதையும் மையமாக கொண்டு இந்த தேர்வு நடத்தப்படுவதாக குறிப்பிட்டார். இந்த தேர்வின் தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளர் ஜி கண்ணபிரான் கூறும்போது, 6 முதல் 11 வகுப்பு வரை படிக்கும் அறிவியல் ஆர்வம் கொண்ட இளம் மாணவர்களை சிந்திக்கும்படி வளர்த்தெடுக்கவும், பள்ளி அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு சான்றிதழ், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு ரொக்கப்பரிசு, தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு உயரிய ரொக்கப்பரிசு கேடயம் வழங்கப்படுகின்றன. மாணவர்களின் அறிவியல் சிந்தனை, ஆராய்ச்சி அறிவை வளர்த்தல், அறிவியல் துறையில் திறமையுள்ள இளம் மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு வழிகாட்டுதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த தேர்வு வடிவமைக்கப்பட்டுள்ளது என ஆசிரியர்களுக்கு விளக்கமளித்தார். இந்த ஒருநாள் ஆசிரியர் தூதுவர்களுக்கான அறிமுக பயிற்சி நிகழ்ச்சியில் நாமக்கல் தன்னார்வ தொண்டு நிறுவன நிர்வாகிகள், அரசு பள்ளி ஆசிரியர்கள், மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர்.
2: பத்மஸ்ரீ விருது பெற்ற திரு திருத்தணி சுவாமிநாதன் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி.
3: திருச்சிற்றம்பலம் நம்முடைய இந்திய பெருநாட்டிலே தமிழகத்திற்கு ஒரு தனி சிறப்புடைய நாடாக நாங்கள் எல்லாம் உணர்கின்றோம். இது உலகறிந்த உண்மையாகும். காரணம், திரும்பின பக்கமெல்லாம் ஆலயங்கள், அங்கே அருளாளர்களுடைய தோற்றங்களும் நிறைய உண்டு. சிறப்புடையதாக விளங்குவது நம்முடைய தமிழகமாகும். மணிவாசக பெருந்தகை சொல்லுகின்ற பொழுது, தென்னாடுடைய சிவனே போற்றி அதனைத் தொடர்ந்து எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லுவார். நம்முடைய அருளாளர்களும் நிறைய தோன்றி, சமயக்குறவர்கள், சந்தானக்குறவர்கள் போன்ற அருளாளர்கள்லாம், சித்தர்கள்லாம் நம்முடைய தமிழகத்திலே சிறந்து விளங்குகின்றார்கள். பல அற்புதமான பாடல்களும் நிறைந்து நிற்கின்ற மாநிலம் இருக்கும் என்றால் அது தமிழகமாகத்தான் இருக்க முடியும். சிறப்பாக திகழ்கின்ற பன்னிரு திருமுறை தேவார திருவாசகங்கள், அதனுடைய வரலாறுகளெல்லாம் தமிழகம் அறிந்த ஒன்று. தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழனுடைய காலத்திலிருந்து இந்த திருமுறைகளை வெளிக்கொணர்ந்த பெருமை அவருக்கே உரியதாகும். கல்வெட்டுகளை நாம் பதிந்திருப்பதாக நாம் அறிகின்றோம். அவருடைய காலத்திலே தஞ்சை ஆலயத்திற்கு 48 பிடாரர்கள் நியமனம் செய்து அவர்களுக்கு இசைக்கருவிகளும் துணையாக இருவரை அமைத்து அவர்களுக்கு மானியம் போன்ற உதவிகளையும் அரசர்களுடைய காலத்திலிருந்து தொன்று தொட்டு வளர்ந்து வருவது தமிழகம் அறிந்த உண்மை. இன்றைய காலகட்டத்திலே ஊதிய உயர்வு இருந்தாலும், பழங்காலத்திலே மிக கடினமான ஒரு சூழ்நிலையில் தேவார திருமுறை திருமடங்களிலும் ஆலயங்களிலும் வளர்த்த பெருமை ஓதுவாமூர்த்திகளுக்கே உரியதாகும். அன்று தொட்டு இன்று வரை அதை அவர்கள் காப்பாற்றி வருகின்றார்கள். மத்திய அரசு பத்ம விருதினை வழங்கி இருக்கின்றார்கள். எங்களுக்கெல்லாம் உதவி புரிந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு, மத்திய அரசினுடைய தலைமைக்கும் செயல்படுத்துகின்ற நிலையங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
2: புதிய வருமான வரி சட்டம் குறித்து வருமான வரித்துறை சார்பில் வர்த்தக சங்க நிர்வாகிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது குறித்து எமது நீலகிரி செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
4: கோயம்புத்தூர் வருமான வரித்துறை நீலகிரி வர்த்தக சங்கத்துடன் இணைந்து உதகையில் புதிய வருமான வரி சட்டம் 2025 மற்றும் வருமான வரி விதிகள் 2026 குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. புதிய சட்டம் கடந்த ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த சட்டத்தை வர்த்தகர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் வருமான வரி தலைமை முதன்மை கமிஷனர் சஞ்சய் சங்கர் சட்டத்தின் முக்கிய அம்சங்களான டிஜிட்டல்

0: முதன்மை நடைமுறை, நியாயமான வரி விகிதங்கள் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த இணக்கத்தை விளக்கினார். முதன்மை கமிஷனர் தின்கர் பிரசாத் புதிய சட்டத்தின் அவசியத்தை எடுத்துரைத்தார். புதிய சட்டம் குறித்த தொழில்நுட்ப விளக்கத்தை கூடுதல் கமிஷனர் செந்தில்குமார் வழங்கினார். கார் சேது மற்றும் கார் சாந்தி போன்ற விளக்க காணொலிகள் திரையிடப்பட்டன. வரிதாரர்களுக்கு உதவிட உருவாக்கப்பட்ட புதிய AI செயலி கார் சாத்தியும் அறிமுகப்படுத்தப்பட்டது. கலந்துரையாடல் மற்றும் கேள்வி பதில் அமர்வில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டு சந்தேகங்களை தெளிவுபடுத்தினர்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா எபோலோ நோய்க்கான தயார் நிலை நடவடிக்கைகளை ஆய்வு செய்ததாகவும், இதுவரை இந்தியாவில் இந்த நோய் குறித்த பாதிப்பு இல்லை என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. TB முக்து பாரத் அபியான் 100 நாள் முகாம் நடைபெறுவதை முன்னிட்டு மத்திய சாலை பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், சரியான நேரத்தில் முழுமையான மருந்துகள், முறையான சுகாதாரம் மற்றும் நல்ல ஊட்டச்சத்து ஆகியவற்றின் மூலம் காசநோயை முழுமையாக குணப்படுத்த முடியும் என்றும், காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் உதவ வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் இளம் சாதனையாளர்களை போற்றும் வகையில் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் 2026க்கான பரிந்துரைகளை awards.gov.in இணையதளத்தில் July 31 வரை விண்ணப்பிக்கலாம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒருங்கிணைந்த உட்கட்டமைப்பு, தளவாடங்கள் மற்றும் டிஜிட்டல் ஒருங்கிணைப்பு மூலம் இந்தியா தனது இணைப்பை வலுப்படுத்தி நீண்டகால வளர்ச்சிக்கான சூழலை உருவாக்கி வருகிறது என்று ரயில்வே அமைச்சகத்தின் சமூக வலைதள பக்கம் தெரிவித்துள்ளது.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

நேயர்கள் இனி கேட்கலாம் திரை கானம். நிகழ்ச்சியின் முதலில் எண்ணி துணிக படத்திற்காக அபிஜித் ராவ் பாடிய பாடல்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
5: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
4: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும். அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே பிஎம் சூரியகர் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
6: நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் கே கே ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல், படம் தி லெஜெண்ட்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் சர்க்கார் படத்திற்காக ஆதித்யா ஆர்கே பத்ரா ரஜின்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: கானத்தில் அடுத்து கேட்கலாம் வேடம் படத்திற்காக பிரதீப் குமார் பாடிய பாடல்.

குட் ஈவினிங். டைம் ஆன் த கிளாக் இஸ் 10:30. திஸ் இஸ் 100.1 FM கோல்ட் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு வெஸ்டர்ன் மியூசிக்.

0: In reply, Gujarat Titans were 106 for 8 in 12.4 overs when reports last came in. And Gujarat Titans won the toss and elected to bat. And that's the end of the news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்ட் அலைவரிசை. நேரம் 11:10 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: FM கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம்.

நேரம் இரவு 11:29. 58 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம்.

திரைக்கணத்தில் அடுத்து ஒழிக்கப்பிருப்பது கில்லி படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது வெடி படத்திலிருந்து மம்தா ஷர்மா மற்றும் எம்எல்ஆர் கார்த்திகேயன். எம்எல்ஆர் கார்த்திகேயன் இணைந்து பாடல.

திரைக்கானத்தில் அடுத்து ஒழிக்கவிருப்பது வேலாயுதம் படத்திலிருந்து சங்கீதா ராஜேஸ்வரன் பாடல்ல பாடல். இணைந்திரங்கள் 100.1 FM கோல்டு அலைவரிசையுடன்.

நிகழ்ச்சி நிறைவு பாடலாக ஒழிக்கவிருப்பது காதலில் விழுந்தேன். படத்திலிருந்து ஹரிஷ், ராகவேந்திரா, ஸ்ரீசரண், மேகா குழுவினருடன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. த நியூஸ் ரெட் பை கிரண் ஜா. The center has constituted a high-level committee to address the challenges of demographic change caused by infiltration.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

நேரம் நள்ளிரவு 12:31. 13 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது விஸ்வரூபம் படத்திலிருந்து கமல்ஹாசன் மற்றும் சங்கர் மகாதேவன் இணைந்து பாடியுள்ள பாடல்.
1: எத்தனை முறைச்சாவே இத்தவணை ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கட வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நேரம் நள்ளிரவு 1:23:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

0: இரவு நேர இன்னிசை மழையாக வலம் வர இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று சிங்காரவேலன் மற்றும் சின்னவர் ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக எஸ்பி பாலசுப்ரமணியம், யுவன் சங்கர், ஹரிகிருஷ்ணன், புதிராணி மற்றும் சத்யா ஆகியோர் குரல்களில் வருகிறார் சிங்காரவேலன்.
1: யஜமானஸ்ய சிவகோத்ர

0: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம்
1: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம்
0: கக்க காக்கி கீ கூ கூ கக்க கே கூ கூ கூ கூ கே கே கக்க காக்கி கீ கூ கூ கக்க கே கூ கூ கூ கூ கே கே கக்க காக்கி கீ கூ கூ வெரி குட் கக்க காக்கி கீ கூ கூ கக்க கே கூ கூ கூ கூ கே கே பாடுங்க.

0: நேரம் 2:17. இனிமையான கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், அருண்மொழி மற்றும் சாய்பாபா ஆகியோர் குரல்களில்.
1: யஜமானஸ்ய சிவகோத்ரோத்பவஸ்ய மிருக நட்சத்திரே அடங்காப்படாரி ஜாதஸ்ய பேரன்னகட்டியோ
2: சுமதி சுமதி
1: சுமதி நாமதேய சிங்காரவேலன் லவ்வசிய வருங்கால ஒய்ஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நமஹ பூஜாஞ்ச கரிஷ்யே. ஐயையோ போரியே போரியே.
3: அரபோ ரங்கா ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க இங்க.

நேரம் 2:23. நெஞ்சம் மறப்பதில்லை ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz-இல் இனிமையான கானங்களை. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில்.

நேரம் 2:28. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணி என் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நெஞ்சம் மறப்பதில்லை தரும் அடுத்த பாடல் கமல்ஹாசன் மற்றும் சாய்பாபா குரல்களில்.

0: மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகா ஹெர்ட்ஸில் நிலையத்தின் நேரம் 2:34. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் கமல்ஹாசன் குரலில்.
1: சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு? அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயல் வாக்கியா ஒன்னா ரெண்டா. ஓ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு, சொன்னபடி கேளு. அப்படியே அது இல்ல உள்ள, சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே. அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரேன். அகத்தி கீரை கட்டு அவக்காம நான்

இனிமையான கானங்களை காற்று அலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார் எஸ் ஜானகி. பாடல் ஒலிக்கும் நேரம் 2:40.

ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சு மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இதுவரை சிங்காரவேலன் திரைப்படத்திற்காக பாடல்கள் உலா வந்து சென்றன. அடுத்ததாக சின்னவர் திரைப்படத்திற்காக பாடல்கள் வர காத்திருக்கின்றன. முதல் பாடலாக மனோ மற்றும் ஸ்வர்ணலதா குரல்களில் பாடல் உலா வருகிறது. நேரம் 2:43.

நேரம் 2:48 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார்கள் மனோ மற்றும் சித்ரா.

நேரம் 2:53 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா ஆகியோர் குரல்களில்

இதமான கானங்களால் இதுவரை நேயர்களை மகிழ்வித்து சென்றது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz.

0: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஹர்ப்ரீத் கவுர். தி சென்டர் ஹஸ் கான்ஸ்டிடியூட்டட் அ ஹை லெவல் கமிட்டி டு அட்ரஸ் த சேலஞ்சஸ் ஆஃப் டெமோகிராஃபிக் சேஞ்ச் காஸ்ட் பை இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் அதர் ரீசன்ஸ். இன் அ சோஷியல் மீடியா போஸ்ட், யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா எஸ்டர்டே செட் தி கமிட்டி வில் பி சேர்ட் பை ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் பிரகாஷ் பிரபாகர் நவ்லேகர், சென்சஸ் கமிஷனர் அலாங் வித் ஃபார்மர் IAS ஆஃபீஸர் துர்கா சங்கர் மிஸ்ரா, ஃபார்மர் IPS ஆஃபீஸர் பாலாஜி ஸ்ரீவாஸ்தவ் அண்ட் இக்கானமிஸ்ட் டாக்டர் ஷமிகா ரவி ஹாவ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் மெம்பர்ஸ் ஆஃப் த கமிட்டி. The Joint Secretary for Honours 1 in the Home Ministry will serve as the Member Secretary in the committee. Mr. Shah said infiltration and other reasons are causing unnatural demographic change, which poses a very significant challenge to the present and future of any nation. Home Minister Amit Shah has said that the government is in the process of installing anti-drone systems within the next 6 months to curb the smuggling of narcotics and weapons through drones. Addressing BSF personnel at the Sanchu border outpost in Rajasthan's Bikaner district, he said, while threats originating across the border remains crucial, equal attention must be paid to internal elements aiding such threats within the country.
1: I would like to praise the performance of the BSF personnel during Operation Sindoor. Wherever the BSF was deployed and held up front, they stood firm with great courage. Not only did they remain steadfast, but they also played a major role in maintaining the morale of citizens living in the border districts. And wherever required, the BSF jawans also gave a befitting reply to Pakistan.
0: Foreign Affairs Minister of Australia Penny Wong has called on Prime Minister Narendra Modi in New Delhi. In a social media post yesterday, Mr. Modi discussed the growing India-Australia comprehensive strategic partnership in areas such as defence, trade, technology and ensuring supply chain resilience. The Prime Minister said, India and Australia will continue to work for a free, open

எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து வரலட்சுமி நமோஸ்துதே என்ற மைசூர் வாசுதேவாச்சார் கிருதி. ராகம் கௌரி மனோகரி, ரூபகதாளம்.

புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேர்களுக்கு இசை விருந்து படிப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸின் புலரும் பொழுது. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் பி. சுசிலா மற்றும் டி. எம். சவுந்தரராஜன் குரலில் பலே பாண்டியா.

நேரம் 5:14 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக பி. சுசிலாவின் குரலில் வருகிறது வீட்டுக்கு வீடு.

நேரம் 5:18. ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கமல்ஹாசன் குரலில் விக்ரம்.

0: என் பேர் வெல்லட்டும்,
1: பேர் செல்லட்டும்,
0: என் பேர் வெல்லட்டும், கதகஜ பட எங்கும் செல்லும், விண்ணை வெல்லும், வானும் மண்ணும் என் பேர் சொல்லும். உறவுகள் எனக்கு என இருந்ததுதா, கனவுகள் பாதியில் கலைந்தது, ஆம் பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது, பயிர் என தினம் அது வளர்ந்தது, யுத்தத்தால் அதோ அதோ விடியது, சத்தத்தால் அராஜகம் அழியது, ரத்தத்தால் அதோ தலை உருளுது, சொர்க்கங்கள் இதோ இதோ தெரியுது, துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம்.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் சித்ரா மற்றும் குழுவினர் குரல்களில் ஈரமான ரோஜாவே, இசைக்கோர்வை இளையராஜா.

துள்ளலான பாடல்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது. புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் பண்பலை சொல்லும் நேரம் 5:28. ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் டாக்டர் கே.ஜே. யேசுதாஸின் குரலில் வண்ண வண்ண பூக்கள்.